0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
2: If you want to complain about a program broadcast on 104.6 Planet FM, you may do so within 20 working days from the day after the program was broadcast. You must be specific about the program name, the day and time it was broadcast, and which of the codes of broadcasting practice you believe has been breached. For more information about how to make a formal complaint, go to bsa.govt.nz or write to Broadcasting Standards Authority, P.O. Box 9213 Wellington. Or you can phone us here at Planet FM on 815 8600, write to us at P.O. Box 440215, Point Chevalier, Auckland 1246, or email us info@planetaudio.org.nz.

0: நாடகம் செய்திகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ்சை வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org.nz/முத்தமிழ்சை என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு என்பதாம்.
2: Tell your Tamil friends about Muthamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Muthamil Sangam.
3: I love the fact that it's always constantly evolving.
4: Constantly evolving.
3: There's always something interesting.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: முத்துபுளுசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்துமிழோசியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் மலமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
2: வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அம்சத்தில் குற்றங்கடிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. திணை துணையாங் குற்றம் வரினும்

0: பெணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். திணை துணையாங் குற்றம் வரினும் பெணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். பழி நாணுகின்ற பெருமக்கள் திணை அளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனை அளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் என மு வரதராசன் விளக்கம் தருகிறார். பழி சொல்லுக்கு அஞ்சும் பண்புடையவர்கள் தன்னிடம் திணை அளவு மிகச்சிறிய அளவினை உடைய குற்றம் நேர்ந்தாலும் அதனை பனை அளவு மிக பெரிதாக கருதி வருந்துவார்கள். மீண்டும் அக்குற்றம் நேராதவாறு தங்களை காத்துக் கொள்வார்கள் எனவும் விளக்கம் தருகின்றனர். சான்றோர்கள் தங்கள் நடத்தையில் மிகச்சிறிய களங்கம் ஏற்பட்டாலும் அதை அலட்சியம் செய்ய மாட்டார்கள். தாமாக தன் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்பவர்கள் தம்மை தாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் நிலையாக கருதப்படுகின்றது. சமூகத்தில் தம் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்பவர்கள் தூய்மையான ஒழுக்க வழியில் நிறைவாக சமூகத்தில் முன் உதாரணமாக திகழ்வார்கள். பழி பாவங்களுக்கு அஞ்சுபவர்கள் தமது நடத்தையில் விழிப்புடனும் இருப்பதோடு தம் பெருமைக்கு மாசு கற்பிக்கும் என்பதை பனை அளவாக கருதி வாழ்வார்கள். மனிதர்களின் தவறுகளையும் குற்றங்களையும் மதிப்பிடும் விதத்தினை இக்குறள் விளக்கி நிற்கின்றது எனலாம். திணைத்துணையா குற்றம் வரினும் பெணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது வரலாற்றில் இருந்து ஒரு பதிவு படிப்பதற்காக. உலகிலேயே கொடூரமானவன் மகா கொலைக்காரன் என்றால் நம் நினைவுக்கு உடனே வருவது ஜெர்மனி சர்வாதிகாரியான ஹிட்லர் தான். ஆனால் இந்த ஹிட்லருக்கே குருவாக இருந்த மகா கொலைக்காரன் கொடூரமானவன் பெண்பித்தன் யார் என்றால் அது இத்தாலியை 21 ஆண்டுகள் ஆண்ட கொடுங்கோலன் முசோலினி தான். இவ்வளவு கொடூரமானவனை ஒரு சிறுமி உயிருக்கு உயிராக காதலித்து அவனை கரண் பிடித்தாள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், ரோம் நகரைச் சேர்ந்த ஒரு பணக்கார தம்பதிகளுக்கு ஒரே மகளாக பிறந்தவள் தான் கிளரா. பெட்டாசி பள்ளி செல்லும் 16 வயது பருவத்திலேயே 49 வயதான முசோலினி மீது தீராத காதல் கொண்டாள். இதற்கு காரணம் பொது வழியில் முசோலினி ஆற்றிய புரட்சிகரமான கூரைகள் தான். அப்போதே முசோலினி மீது பல பெண்களுடன் உறவில் உள்ளவர் என்பது கிளராக்கு தெரியும். ஆனாலும் அவன் பேர் உள்ள காதலை அவள் விடவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். He was a notorious womanizer. He had relationship with hundreds of women என்கிறார்கள். முசோலினியை ஒரு முறை I believe power and sex are linked together and I need sex as much as I need food என அவனே கூறியுள்ளான். இப்படியான ஒரு பொம்பளை பொறுக்கி அயோக்கியின் கொடூரை தான் கிளாரா உயிருக்குயிராக காதலித்தாள். கிளராக்கு 20 வயதான போது ஒரு முறை காரில் சென்று கொண்டிருந்த போது அவள் கார் முன்னால் முசோலினியின் கார் சொல்வதை கண்டு உற்சாகமடைந்து ஓட்டுநரை அந்த காரை ஓவர்டேக் செய்ய சொல்ல ஓட்டுநர் அந்த காருக்கருகில் சென்றதும் கிளரா மிகவும் உற்சாகமாக முசோலினியை பார்த்து கையாட்டினாள். கிளராவின் அழகு, இளமை மற்றும் உற்சாகத்தை பார்த்த முசோலினி காரை நிறுத்தி கிளராவை அழைத்து சிறிது நேரம் பேசியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் கிளரா தன்னை ஒரு கடவுளாகவும் உயிர் காதலனாகவும் பார்ப்பதை முசோலினி புரிந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்திற்கு பின்னர் கிளரா அடிக்கடி அவருக்கு கடிதம் எழுதி வந்தாள். கிளராவின் விசுவாசம், காதல், அர்ப்பணிப்பை கண்டு முசோலினி அவளை தன்னுடனே வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். முசோலினியை சுற்றியிருந்த மற்ற பெண்கள் தங்களது தேவைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் இருக்க கிளரா மட்டும் உண்மையான காதலுடனும் விசுவாசத்துடனும் இருந்தாள். முசோலினி அவளை மிகவும் நம்பினான். இப்படி உறவு கொண்டிருந்த போது 1945 இரண்டாம் உலக போரின் முடிவில் இத்தாலிய போராளிகள் முசோலினியை கொல்ல துடித்தார்கள். இச்சூழலில் கிளராவை தப்பித்து போக சொன்னான். ஆனால் கிளரா இறுதி வரை நான் உங்களுடைய இருப்பேன் என மறுத்துவிட்டாள். இறுதியாக போராளிகள் முசோலினியையும் கிளராவையும் பிடித்து கட்டி போட்டனர். முசோலினியை கொல்ல மிலன் நகருக்கு இழுத்து சென்றனர். கிளராவும் உடன் சென்றாள். ஓரிடத்தில் முசோலினியை துப்பாக்கி

துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு முன் ஒரு போராளி கிளராவை பார்த்து, பெண்ணே, நீ அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு குற்றமும் செய்யவில்லை, அதனால் நீ மட்டும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லென்றான். அதற்கு கிளரா, இவர் இல்லாமல் வாழ்வதை விட இவருடன்